0: சத்தம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சத்தம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சத்தரி சதன சத்தம் சதன சத்தமி சதின சத்தலு சத்த சரித சன சத்தல் சத்தில் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம்
1: சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம்